தடு தடு கோழி செல்ல தடு தடு செய்த சூரே தடு தடு செய்த சூரே கற்கர் கற்கர் கோழி செல்ல தடு தடு

கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தா ரிசாபுல சாந்ததா பிரசாது. நமோ நர்க்க நாசேசதேவங் பிரகாசே நங்கங் சுரூபே பங்கங் பபூதே பிரமாதங் பிரமாதே சதா சர்வசாத்திய கால சுரூபே நிர்பாத பபூதே அனங்கிய நாமே திருபங்கி திருகாமே நிருபங்கி ஸ்வரூபே சர்வங்கி அனுபே ந புத்திர ந புத்திர ந சுத்திர.